நமோ சர்வதேசே நமோ சர்வபேசே நமோ ராஜராஜே நமோ சாரு சாரே நமோ சாஹு சாஹே நமோ மாஹு மாஹே நமோ கீத கீதே நமோ பிரீத பிரீத்தே நமோ ரோக ரோக்கே நமோ சோக சோக்கே நமோ சர்வரோகே நமோ சர்வபோகே நமோ சர்வஜீதங் நமோ சர்வபீதங் நமோ சர்வஜானங் நமோ பரமதானங் நமோ சர்வமந்திரங் நமோ சர்வஜந்திரங் நமோ சர்வத்ரிசங் நமோ சர்வக்ரிசங் நமோ சர்வரங்கே திருப்பங்கீனங்கே நமோ ஜீவ ஜீவங் நமோ பீஜ பீஜே

0: சாந்தர் நமஸ்தோல் பிரணாமே சமஸ்தோல் பிரணாசே
1: அகஞ்சனாமே சமஸ்தோல் நமஸ்தே
0: இந்த காமங் பபூதே சமஸ்தோல் சுரூப்
1: கோகர்ம பிரணாசி சுதர்மம் பபூதே
0: சதா சச்சிதானந்த சுத்தம் பிரணாசி
1: கரிம கரிந்தா சமஸ்தோல் நிவாசி
0: அஜாய பிபூதே கஜாய கரிந்தா.